அதித்திமன் ரஸ்கலாங்க இராத குரவ்வா நம எவரென் ஹரகு குரவ்வா ஃபா ஹுஷீமே ஃபஹ எஹிந்து எவரென்னங் எஹீவான ஃபராத்தென்வே அதி சலாம குரவ்வானே பயக்குகம்கா எவரென் நுமெவேமே.

திமன் ரஸ்கலாங்க ஹாதுரத்துங்க ரஹ்மத்துக்கு கொத்துகையாய் காண்ட அழுவா ஃபாவா முத்தத்துக்கா ஜெஹிந்தின் திவ்வா துனியேகு வகுதி உஃபலுக்கு கொத்துகா மெனுவியே.

அமகஷவரம் மணி திக்ககும் திமன் ரஸ்கலாங்க இன்சானா ஹெத்தவிகம் எ இன்சானா நேங்கினியே ஃபஹ எஹாரும் ஏனாவணி ஃபாலுவே பயாவெகும் வா திகொழுவெரியக்கொங்கே.

0: சஃப்சஃபத் திப்பவா மலாய்கத்துன்னாய், உரெதுந்தகும் மீஸ்தகும் துருக்குரவா மலாய்கத்துன்னாய், குர்ஆன் கியவா விதாழுவா மலாய்கத்தும் கந்தவா வஹய் குரவமே.
1: இன்ன இலாஹகும் லவாஹித்,
0: ஹம கஷவரும் தியபாமீஹுங்க இலாஹகி எக்கவன் தரஸ்கலாங்கிகம் கஷவரே.
1: رَبُّ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا بَيْنَهُمَا وَرَبُّ الْمَشَارِقِ
0: إِكَلَانْغِي اُدُتَكَاي بِمَاي إِدَمِدُغَا وَاهَا تَنْتَنَاي تَكِچَاي تَرِيرُ هَنْدُ أَرَا اُدَرِسْتَوْغِ وِرِ رَسْكَلَانْغِي.
1: إِنَّا زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِزِينَةٍ الْكَوَاكِبِ,
0: ஹம கஷவரும் திமன் ரஸ்கலாங்க அலிகத தரித்தவுகு ஜீனத்திருக்கமும் எம்மே கேரி உடு ஜீனத்திருக்குறவீமே.
1: வஹிஃப்வம் மின் குல்லி ஷைத்தானிம் மாரித,
0: அதி நுக்கியமந்திரி கொம்மே ஷைத்தானக்க கிபை எ உடு ரக்காத்திருக்குறவீமே.
1: لا يسمعون إلى الملأ الأعلى ويقذفون من كل جانب.
0: ماتيري وگموا جماعتن دكوا واهك فلا ابهي ملائكتن دكوا واهك فلا ادهمك اي شيطانن كولدان وگنن وتي ادي هريها فراتكم اي شيطانن ديمايا گنيهلا اوكوانتي.
1: دحورا ولهم عذاب واصب,
0: بيرك فصالمك غتنه ادي

0: மீஹும் மகுஃபுரிதீமு அதி ஹம கஷவரும் திமம் மெம்வி மகுஃபுரிதிகம் வா பயக்குகம் வே
1: فَإِنَّهُمْ يَوْمَئِذٍ فِي الْعَذَابِ مُشْتَرِكُونَ
0: فَهَيْ هَمَا كَشَوَرُونَ

அதி திமன் ரஸ்கலாங்க இராத குரவா நம எவரெங் ஹரகு குரவாஃபா ஹுஷீமே ஃபஹ எஹிந்து எவரென் நங் எஹிவானே ஃபராத்தின்வே அதி சலாமே குரவானே பயக்குகம்கா எவரெங் நுமெவேமே.

திமன் ரஸ்கலாங்க ஹாதுரத்துங்க ரஹ்மத்துக்கு கொத்துகையாய் காண்ட அழுவா ஃபாவா முத்ததுக்கா ஜெஹிந்தின் திவ்வா துனியேகு வகுதி உஃபலிக்கு கொத்துகா மெனுவியே.